உன்னுக்குட் உபலு பவுலுக்குட் மட்ட உப்லுமி செப்டம்பர் 15 மகுவாங்குட்டில்லுகு உவங்க சாமா எக்கோஸ் உப்லுமி நாலவுட்டிக்கோ கட்டிகிலாம் மிகப்பி உப்லுமி துசாக் சக்குட் துஹாக்காவுனேக்டு பிவல்லே ஜுலகையீர் மகுங்னி நுண்ணலிங்மி துஹாக் பிகினேக்கபுட் தலோர்ஜுவானிட் அம்மலு பங்கத்தூனிட் துஹாக் பிகினேக்கபுட் துஹாம் ஆர்த்தாலு தலு பிவல்லே ஜுல்லு துஹாக் காவுகாகுமாக மிஜுட் ஸ்வீச்சோடி மோப்பட் கிவல்லியோ காவுஜாவுட்டா மலிக்லுகு அம்மத்தாவு இலகிலாவு தபுட் துஹாக் காவுகாக மிஜு நூட்டா தான் கங்கர்ஷினர் மிகுட்டா உலாவு கிமையோ ஜான் தவுட்டுங்கி ப்ளுமி துஹாக் காவுகாக நேர்மட் தாக்கோ வாங்கு நேர்மட்டா துங்கா ஹுச்சியார்லுஹி துசாயக் சமிக்